நமோ சரபு புகுப்பே, நமோ சரபு காப்பே, நமோ சரபு தாப்பே, நமோ சரபு காலே, நமோ சரபு பாலே, நமஸ்தாஸ்து தேவே, நமஸ்தங் அபேவே, நமஸ்தங் ஜனமே, நமஸ்தங் சுபிரமே, நமோ சரபு கவுனே, நமோ சரபு பவுனே, நமோ சரபு ரங்கே, நமோ சரபு அங்கே, நமோ காலு காலே, நமஸ்தாஸ்தே, நமஸ்தங் வரணே, நமஸ்தங் வரணே,

அனுசரி காத்து அனுசரி அங்க ஆசனையப்பா அங்க உப்புமா பாருங்க காத்துமே தேவதாரு ஜாலத்தால அம்மாண்டு தேச வேசையப்பா அண்டு ஜாலத்தால மகாந்த தேச வேசபே அந்த அனுபவனாசு திருத்து தாரு துராசு

ஹரியினும் ஒரு ஒரு வாசனம் மாத்தமி தங்கனும் ஆளும் அலைங்கே ஸ்ரீ பார்த்து ஸ்ரீ பகவான் கிருப்பா பெணத்தே ஆகு ஆனந்தான் சலங்கே வீரிய பாரு பட்டே பரையாறு அபிச்சார ஹசாரு கீதார்பு செய்யா தோருத்து தேசமலேந்தும் வாசனை மாதே கஜானுக்கே மாலும் இல்லையா காடை கடானுக்கே தோல் ஹாரு சுபாத்திரி சக்கச்சாரல் வையா சேவ் ஸ்ரீ சவ் கௌசரி நாயக ஜாஜிகனேக் சுவேக் திவையா தானவ தேவ பிரேந்திர சாச்சரி புகுது பவேக் பவான் ஜபேங்கே ஜீவிஜித்தே ஜலமே தலமே பலஹி பலமே சவ தாவத பேங்கே